sabe que ஆசர சாபேக்கு நீ பேசல யாக்கே நான் ஆசர கொடுவே நீ பெச்சது பழிகே நான் அப்புவே நின்ன ஓ உத்தர பூப்பா ஒன்னு முத்தல கொடுவே

சந்தன் கங்கன் பந்தன் சுல்ல பந்தன் சுல்ல கங்கன் சுல்ல சந்தன் சுல்ல சுல்ல சுல்ல தில்தியா தர்தலியா ஜனக் ஜனக் பாயல் பாஜே சம் சமா சம் கீத்து காயா பத்தரம் சருகம்.